0: வச்சுக்கோ அதுக்கு சந்தேகம் வேண்டாம்.
1: Ο αριθμό των 10 Νοεμβρίων είναι 1.000 ευρώ.